விடியாத இருளில் அன்று அமையாத ஒளியை கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான் நின்று

0: Rakita.my.
1: Kita tidak takut final lantau di layu jangan ingat takut biarang.
2: பிடியாத இருளில் அன்று அமையாத ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்காரக் கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்.